நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது திருநீலகண்டர் படத்திலிருந்து எம் கே தியாகராஜ் பாகவதர் பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது பக்த மார்க்கண்டேய படத்திலிருந்து வி. நாகையா மற்றும் பி. லீலா இணைந்து பாடல.

ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேர்கள் இனி கேட்கலாம் தேனிசை. இது பக்தி பாடல்களின் தொகுப்பு. நிகழ்ச்சியின் முதலில் ஒலிக்கவிருப்பது முதல் பிள்ளை என தொடங்கும் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

0: நிகழ்ச்சியில் அடுத்த ஒலிக்கவிருப்பது நமோ வெங்கடேசா என தொடங்கும் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடல பாடல்.
1: ஏழுமலை வாசா வெங்கடரமணா கோவிந்தா கோ.

நேரம் காலை 6:27:40. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் தேனிசை. இது பக்தி பாடல்களின் தொகுப்பு.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது ஐயப்பனை காண வாருங்கள் என தொடங்கும் கே. வீரமணி பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது வேளாங்கண்ணி மரியாயே என தொடங்கும் எஸ் ஜானகி பாடலில் பாடல்.

0: ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்று தேனி இசை நிகழ்ச்சி. சில நொடிகளில் தொடர்வது சமஸ்கிருத செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: இயம் ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம் பிரவாசக புனித திரிபாடி. அத வார்த்தாஹ. பிரதானமந்திரி நரேந்திர மோடி ததா கனடா தேசிய பிரதானமந்திரி மார்க் கார்னி ச த்வயோஹ தேசயோஹ த்விபக்ஷீய சம்பந்தேஷு ப்ராப்தாம் சகாராத்மக பிரகதிம் அக்ரே நேதும் ததா சாமரிக சஹயோகஸ்ய பிரமுக க்ஷேத்ரேஷு சார்த்தக பரிணாமானி ப்ராப்தும் சஹமதிம் பிரகடிதவந்தௌ. ஏதேஷு க்ஷேத்ரேஷு வாணிஜ்யம், ஊர்ஜா க்ஷேத்ரம், பிரௌத்யோகிகி, சுரக்ஷா ததா உபயோஹ தேசயோஹ ஜனானாம் மத்யே பாரஸ்பரிக சம்பந்தாஹ சம்மிலிதாஹ சந்தி. உபயோஹ மத்யே தூரபாஷ மாத்யமேன சௌஹார்த பூர்ணஹ ஃபலதாயக ச சம்வாதஹ ஜாதஹ. ஸ்ரீ மோடி சாமாஜிக சஞ்சார பட்டலே பிரகாசிதே ஏகஸ்மின் சந்தேஷே உக்தவான் யத் பாரதம் கனடா தேசச்ச மிலித்வா அதிக ஸ்திரஸ்ய சம்ருத்தஸ்ய ச விஸ்வஸ்ய நிர்மாணே யோகதானம் தத்தஹ. ஏதன்மத்யே கனடா தேசஸ்ய விதேஷ மந்திரி அனிதா ஆனந்தஹ ஹ்யஹ சாயங்காலே த்விதிவசிய பாரத யாத்ராயை நவதில்லீம் சம்ப்ராப்தவதி. யாத்ராயாஹ அவதௌ சா அத்ய விதேஷ மந்திரிணா டாக்டர் எஸ் ஜெயசங்கரேண ததா கௌசல விகாச உத்யமிதா மந்திரிணா ஜயந்த சௌதரிணா சஹ மிலிஷ்யதி. பிஹார ராஜ்யஸ்ய வைஷாலி ஜனபதஸ்ய ராகோபுர தியாரா க்ஷேத்ரே ஹ்யஹ ராத்ரௌ கங்கா நத்யாம் நௌகாயாஹ விபர்யயேன த்ரயோதஷ ஜனாஹ மிருதாஹ. வைஷாலி ஜனபதஸ்ய ஜனபதாதிகாரி வர்ஷா சிங்ஹ வார்த்தாஹரான் சன்சூச்சயந்தி அவதத் யத் நௌகாயாஹ விபர்யயனானந்தரம் ஷட் ஜனாஹ ரக்ஷிதாஹ. மிருதகேஷு அதிகாம்சாஹ அல்பவயஸ்காஹ சந்தி. யே போஜ சமாரோஹே பாகம் கிரஹீதும் நௌகயா யாத்ராம் குர்வந்தஹ ஆசன். நௌகாயாம் பிராயஹ பஞ்சதஷதஹ விம்ஷதி பர்யந்தம் ஜனாஹ ஆரூடாஹ ஆசன். உத்தம சிகித்சாயை அன்யே சப்த ஜனாஹ அன்யஸ்மின் சிகித்சாலயே பிரேஷிதாஹ. உபராஷ்டிரபதினா சி பி ராதா கிருஷ்ணன் வர்யேண ததா பிரதான மந்திரிணா நரேந்திர மோதினா ச அஸ்யாம் நௌகா துர்கடனாயாம் ஜனஹானிம் பிரதி துக்கம் பிரகட்டிதவந்தௌ. சம்ஸ்கிருத வார்த்தாயாஹ சம்ஸ்கரணமிதம் இதானீம் ஆகாஷவாணிதஹ ப்ரஸார்யதே.
2: விஷத வ்ருத்தாந்தாய எக்ஸ் மாத்யமே அட் AIR நியூஸ் அலர்ட்ஸ் இத்யனுகச்சந்து. யூடியூப் மஞ்சே ச நியூஸ் ஆன் AIR ஆஃபிஷியல் வாஹின்யாஹ அனுக்ராஹகாஹ பவந்து.
1: பிம்ஸ்டேக் சதஸ்ய தேசானாம் கிரகமந்திரிணாம் பிரதமம் சம்மேலனம் நவதில்லியாம் தில்லி கோஷணாயாஹ ஸ்வீகரணேன சம்பன்னம். அஸ்மின் கோஷணாபத்ரே பிம்ஸ்டேக் சதஸ்ய தேசைஹி ஆதங்கவாதம் சமேத்ய சர்வ பிரகாரகஸ்ய ஆதங்கவாதஸ்ய ததா ஆதங்கவாதம் போஷகஸ்ய ஹிம்சாத்மகஸ்ய உக்ரவாதஸ்ய ச கட்வாலோசனா கிருதா. கோஷணாபத்ரே சதஸ்ய தேசைஹி சயுக்த ராஷ்ட்ர சார்ட்டர் இதி இத்யேதஸ்ய அந்தாராஷ்ட்ரிய விதேஹ ச அனுசாரேண சமக்ரதயா நிரந்தரம் ச பிரயத்னைஹி ஆதங்கவாதஸ்ய ததா ஹிம்சாத்மகஸ்ய உக்ரவாதஸ்ய ச நிவாரணம் பிரதிரோதஹ சமூலோச்சேதனம் ச கர்த்தும் ஸ்வசங்கல்பஹ புனருக்தஹ. சதஸ்ய தேசைஹி சயுக்த ராஷ்ட்ர சங்கஸ்ய அதிகாரபத்ரஸ்ய அந்தராஷ்ட்ரிய விதேஹே ச அனுரூபம் வியாபகதயா நிரந்தரம் ச பிரயத்னம் கிருத்வா ஆதங்கவாதஸ்ய ததா ஆதங்கவாதம் ப்ரோத்ஸாஹயதஹ ஹிம்சாத்மகஸ்ய உக்ரவாதஸ்ய நிவாரணம் பிரதிரோதஹ உன்மூலனம் ச கர்த்தும் ஸ்வகீயஹ சங்கல்பஹ புனஹ த்ருடீகிருதஹ. புருஷ

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்டில் இன்று ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:15 திரையிசை, 7:30 ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 நவராத்திரி இசை விழா, சுனில் ஆர் கார்கியான் அவர்களின் பாட்டு, எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, தசரா வைபவம், தொடர்ந்து டாக்டர் டி அமுக்த மல்யதா வழங்கும் சிறுகதை ஆகியவை இடம்பெறும். 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், லலிதா சேஷாத்ரி அவர்களின் பாட்டு, டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கடம். இரண்டு:30 லய விநியாசம், காஞ்சிபுரம் ஆர் வேல்முருகன், ஆர் மகேஷ் ஆகியோரின் தவிலிசை, 2:45 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் இ சமயம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை, ஜி ஆர் ஸ்ரீனிவாசமூர்த்தி அவர்களின் வீண இசை, ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், எ பிளானட் ஆன் த பிரசிபைஸ், உரையாடலில் பங்கு பெறுவோர் வி வித்யாஸ்ரீ, எஸ் கிருபா ஆகியோர், 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை டெல்லி செய்தி பிரிவு சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சாக்கா விஷக, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை நான்கும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். இதுவரை 100.1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.
2: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
3: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
2: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
3: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
2: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: திரை இசை கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் திரை இசை பாடல்களை காலை 8:30 திரைக்கானத்தில் கேட்டு ரசிக்கலாம். தொடர்வது ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு, டெல்லி அஞ்சல்.
1: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகா ஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: முதலில் ஒளிப்பது வசுந்தராதாஸ் பிரவீன் மணி குரல்களில் முதல்வன் திரைப்பட பாடல்.
2: Shakalaka baby, shakalaka baby.

0: கட்டணா ஸ்வயம் ஹி கட்டுப்படை பாரதிய சேனா.
1: திரைக்காலத்தின் நிறைவான பாடலாக ஒலிக்கிறது மனோ ஸ்வர்ணலதா குரல்களில் காதலன் திரைப்படத்திலிருந்து.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி நவராத்திரி இசை விழா. இன்றைய நிகழ்ச்சியில் சுனில் ஆர் கார்கின் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங். முதலில் பௌளி ராகத்தில் ஸ்ரீ பார்வதி முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி ஆதி தாளம்.

நேரம் இப்போது 9:55. நவராத்திரி இசை விழா. இதில் சுனில் ஆர் கார்கியன் அவர்களின் பாட்டுகள் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங். அடுத்து ஸ்ரீ கமலாம்பிகாயா, ராகம் சங்கராபரணம், ரூபகதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

சங்கராபரண ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் நிறைவாக இதுவோ தில்லை, கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், ராகம் சிந்து பைரவி, ஆதி தாளம்.

0: வரவு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ACP NDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் 100.1 MHz FM கோல்ட். இனி கேட்கலாம் சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படத்திற்காக சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.
1: சுகமான ராகங்களில் தொடர்ந்து ஒலிக்கும் பாடல் சாதனை திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி குழுவினருடன் பாடியது.

0: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
1: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
0: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மற்ற காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
1: அதோ பாருங்க, தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
0: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
1: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
1: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு, இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
2: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.
3: மனிதர்களுக்கு உண்ண உடுக்க உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
4: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்களின் நிறைவாக ஒலிக்கும் பாடல் SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி குரல்களில் மெல்லக்கர் திறந்தது கதவு திரைப்படத்திற்காக.

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஜெயம் கொண்டான் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மதுஸ்ரீ பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: வாழ்வின் வழிகாட்ட வருகிறது குரள முதம்.

0: வலிமை மிகுந்தவரின் வலிமையாக திகழ்வது பணிவு. அதுவே சான்றோர்கள் எதிரிகளை வீழ்த்தி நண்பர்களாக மாற்ற பயன்படுத்தும் ஆயுதம் ஆகும். குறள் எண் 985 அதிகாரம் சான்றாண்மை.
1: ஆற்றுவாராற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை.
0: வலிமை மிகுந்தவரின் வலிமையாக திகழ்வது பணிவு. அதுவே சான்றோர்கள் எதிரிகளை வீழ்த்தி நண்பர்களாக மாற்ற பயன்படுத்தும் ஆயுதம் ஆகும். குறள் எண் 985 அதிகாரம் சான்றாண்மை.
2: குறளமுதம் கேட்டீர்கள். இனி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் 100.1 மெகாஹர்ட்ஸ் FM கோல்டில் இனி ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். லலிதா சேஷாத்ரி அவர்களின் பாட்டு, டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கடம். இரண்டு:30 லய விநியாசம், காஞ்சிபுரம் ஆர் வேல்முருகன் ஆர் மகேஷ் ஆகியோரின் தவிலிசை. 2:45 திரைகானம். 3:00 மதுரம் மதுரம் இசம்.

சமயம் மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். 5 அரங்கிசை, ஜி ஆர் ஸ்ரீனிவாசமூர்த்தி அவர்களின் வீண இசை, ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், எ பிளானட் ஆன் த பிரசிபைஸ். உரையாடலில் பங்கு பெறுவோர் வி வித்யாஸ்ரீ, எஸ் கிருபா ஆகியோர். 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சாக்கா விஷய, 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை நான்கும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். இதுவரை எஃப்எம் கோல்டில் இனி ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி உங்கள் செவிகளுக்கு விருந்தாக காலத்தால் அழியா காவிய பாடல்களை சுமந்து வரும் திரைகானம். முதலில் ஆலயமணி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி பாடியுள்ள பாடல்.

0: விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ள பாடல் ஒழிப்பது பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து.

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நிலையத்தில் நேரம் இப்போது 12:15. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகானம், வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்டு. இனி கேட்கலாம் TM சௌந்தரராஜன் பி. சுஷீலா பாடியுள்ள பாடலை பறக்கும் பாவை திரைப்படத்திலிருந்து.

0: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்றீங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
1: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
0: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.
2: திரைக்கணத்தின் நிறைவான பாடலாக ஒலிக்கிறது டி எம் சௌந்தரராஜன் குரலில் சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு வழங்கிய திரைகானம். மீண்டும் திரைகானம் இன்று பிற்பகல் 2:45. தொடர்வது தெலுங்கில் செய்திகள். ஹைதராபாத் அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: மெல்லிசையின் நிறைவாக ஜெயஸ்ரீ ஜெகன் இசையமைப்பில் ஞா மாணிக்கவாசகன் இயற்றிய பாடலை பாடியவர்கள் எம் ஆனந்தவள்ளி, எம் ஞால சரஸ்வதி.

அடுத்து சகஜகுண ராமச்சந்திரா என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம் ராகம் சங்கராபரணம் ஆதிதாளம்.

இதுவரை லயவிநியாசம் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் ஆர். வேல்முருகன், ஆர். மகேஷ் ஆகியோர் வழங்கிய தவலிசை கேட்டோம். அமைந்த தாளம் ரூபகம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நாம் தொடர்ந்து கேட்டு மகிழலாம் திரைகானம். திரைகானத்தில் முதலாவதாக சுக்வீந்தர் சிங், சுபா ஆகியோரின் குரலில் உயிரே திரைப்பட பாடல்.

0: சங்கட்டனா ஸ்வயம் ஹி கட்படை பாரதிய சேனா.
1: எல்ஆர் ஈஸ்வரி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடல் இடம்பெற்ற படம் வீட்டுக்கு வீடு.

அடுத்ததாக தியாகராஜர் கீர்த்தனை. அடுக்காராதனி மனோரஞ்சனி ராகம் ஆதிதாளம்.

தொடர்ந்து முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி ஆனந்த நடன பிரகாசம் ராகம் கேதாரம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜிஆர் ஸ்ரீனிவாசமூர்த்தி அவர்களின் வீண இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சி. அடுத்ததாக நின்னு செப்ப காரணமேமி, மந்தாரி ராகம், ஆதிதாளம், பட்னம், சுப்பிரமணிய ஐயர் இயற்றியது.

நிகழ்ச்சியின் நிறைவாக சரவண பவகுகனே மத்தியமாவதி ராகம் ஆதிதாளம் பாபநாசம் சிவன் பாடல்.

இதுவரை அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜி ஆர் ஸ்ரீனிவாசமூர்த்தி அவர்களின் வீணை இசை கேட்டோம். ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங்.

0: நேரம் 6:05. ஆகாஷ்வாணி சென்னை 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம் அ பிளானட் ஆன் த ப்ரிசிபீஸ் உரையாடல் வழங்கு பங்கேற்பவர் வி வித்யாஸ்ரீ, எஸ் கிருபா ஆகியோர், 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதமும், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை டெல்லி செய்தி பிரிவு சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சாக்கா விஷயகை, 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனியராகம் பண்டிட் பிரபாகர் கரேக்கர் அவர்களின் பாட்டு, பண்டிட் ராஜேந்திர பிரசன்னா அவர்கள் பொல்லாங்குழல் இசை, அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம் திருத்தணி சி எஸ் வெங்கடேஷலு அவர்களின் நாகஸ்வர இசை, திருக்கண்ணாபுரம் ஜே சௌரிராஜன் அவர்கள் தவில். நிகழ்ச்சி நிரலை தொடர்வதற்கு முன்
1: ACP NDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: पीसीपी एनडीटी कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है।
2: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी।
3: நிகழ்ச்சிநிரல் தொடர்கிறது. 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரையிசை, 7:30 ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 நவராத்திரி இசை விழா, சவிதா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஜே பி சூரிய நம்பீசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மூர்சி. 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மலையபூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரலினை தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசைமலர், ஜோதி காமத் அவர்களின் பாட்டு கேட்கலாம், ஜெயந்தி கேசவ் அவர்கள் வயலின், கிரண் ஆர்பாய் அவர்கள் மிருதங்கம். 2:30 சேர்த்து வைத்த செல்வம், 3000 உரை வழங்குபவர் ஜி செல்வம் அவர்கள், நிகழ்ச்சி ஒளிக்களஞ்சியத்திலிருந்து. 3:00 திரைகாணம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, 5:00 அரங்கிசை, டாக்டர் அமிர்தா சங்கரநாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம், வி எல் குமார் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: திரைப்பட பாடலில் நாம் கேட்கவிருப்பது பிரதீப் குமாரின் குரலில் மரகத நாணயம் திரைப்பட பாடல்.

0: தொடர்வது செய்தி கதம்பம்.
1: सब जानते हैं कि भारत का जो समुद्र तट है वो बहुत लंबा।
2: सैदी कदम्बम।
3: இன்றைய செய்தி கதம்பத்தில் பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டம் அரியலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, அஞ்சலக வார விழாவை முன்னிட்டு அஞ்சல் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து எமது ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டம் அரியலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
4: சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையிலும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்தி மின்சார கட்டணத்தை குறைக்கும் வகையில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் மேற்கூரை சூரிய மின் அமைப்புகளை மானியத்துடன் அமைக்கும் வகையில் மத்திய அரசு பிரதம மந்திரியின் வீடுகளில் மேற்கூரை மின் திட்டத்தை மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டம் குறித்து அரியலூர் மாவட்ட மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்திற்கு வரக்கூடிய மக்கள் இத்திட்டம் குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் அரியலூர் மாவட்ட ஆட்சியரக வளாகத்தில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் சார்பில் வீடுகளில் சூரிய மின்சக்தி மேற்கூரை மின் உற்பத்தி அமைப்புகளை நிறுவுவது குறித்து விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது. இதில் சூரிய மின்சக்தி அமைப்புகளை நிறுவுவதற்கான நடைமுறைகள், வங்கி கடன் வசதிகள், அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர்கள் மற்றும் மானியம் பெறுவதற்கான வழிமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. சூரிய மின்சக்தி மேற்கூரை அமைப்பது குறித்த தகவல்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மின்வாரிய உயர் அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இத்திட்டம் குறித்து பெரம்பலூர் மின் பகிர்மான வட்டத்தின் செயற்பொறியாளர் பரமேஸ்வரி கூறும்போது,
5: பிரதான் மந்திரி மேற்கூரை சூரிய திட்டத்தின் கீழே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எம்என்ஆர்ஏ வந்து மானியமும் கொடுக்கறாங்க.

0: கிலோவாட் போடணும்னா 30,000 வந்து மானியம் ஆகும். 2 கிலோவாட்னா 60,000 மானியமா கொடுக்கறாங்க. 3 கிலோவாட் அதுக்கு மேல போடும்போது 72,000 மானியம் கிடைக்கும். இதுல நம்ம போடும்போது என்ன பெனிஃபிட் ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஒரு 300 யூனிட்ஸ் மேல நீங்க யூஸ் பண்ணும்போது நல்லா பெனிஃபிட் கிடைக்கும். எக்ஸஸா நீங்க ஜென்ரேட் பண்ணுனா அந்த யூனிட்டை வந்து நம்ம இபிக்கு சேல் பண்ணலாம்.
1: அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தேசிய அஞ்சலக வார விழா கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சேமிப்பின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் இந்திய அஞ்சல் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து எமது ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. நாம் செய்யும் சிறிய சேமிப்பு தான் எதிர்கால தேவையில் அவசர காலத்தில் பூர்த்தி செய்ய உதவுகிறது. ஆகவேதான் மத்திய அரசு அனைத்து மக்களும் சிறப்போடு வாழ வேண்டும் என்பதற்காக இந்திய அஞ்சல் துறையில் பல புதுமையான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டத்திற்குட்பட்ட அரும்பாக்கம் கிராமத்தில் இந்திய அஞ்சல் துறையின் சார்பில் அஞ்சல் வார விழாவை முன்னிட்டு நிதி சேர்க்கை நாள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி துணை அஞ்சல் கண்காணிப்பாளர் பிரேமாவதி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அஞ்சல் கண்காணிப்பாளர் முரளி, சேமிப்பின் அவசியத்தை குழந்தை பருவத்திலிருந்தே கற்றுக் கொடுத்தால்தான் பிற்காலத்தில் நன்றாக இருக்கும் என தெரிவித்தார்.
3: மக்களிடையே வந்து நம்மளுடைய சேமிப்பு பழக்கத்தை உண்டாக்கணும். இதை வந்து அஞ்சலகத்துல போயிட்டு பாத்தீங்கன்னா சிறு சேமிப்பு தான் சொல்லுவாங்க. இந்திய அரசாங்கம் என்ன சொல்லிருக்கீங்கன்னா, நீங்க வந்து ஒவ்வொரு வில்லேஜுக்காக சென்று ஒவ்வொரு வீட்டுக்காக சென்று நீங்க அவங்களுக்கு அந்த சேமிப்பு பழக்கத்தை உண்டாக்கணும்.
2: அதனைத் தொடர்ந்து அஞ்சல் துறையில் செயல்பட்டு வரும் செல்வமகள் சேமிப்பு திட்டம், மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம், தேசிய சேமிப்பு பத்திர திட்டம் என பல திட்டங்கள் குறித்து விரிவாக பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். மேலும் அஞ்சல் துறை கிராமப்புற மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக உள்ளதாக ஜெயலட்சுமி மற்றும் சபினா தெரிவிக்கிறார்கள்.
4: அதில் பெண் குழந்தைகள் முன் வதர்னு சொன்னாங்க. அதுல வந்து பெண் குழந்தைகளுக்கு எப்படி சேமிக்கலாம், பெண் குழந்தைகளுக்கு மாசம் மாசம் சேமிக்கிறதுனால படிப்பு செலவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ அஞ்சல் மூலமா சேமிக்கிறதுனால நாங்க ரொம்ப பெனிஃபிட் அடைகிறோம். அஞ்சல் ஆழ்வு காப்பீட்டு திட்டத்தில் நாங்க எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்.
5: போஸ்ட் ஆபீஸ்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. செல்வம் மகள் இன்சூரன்ஸ், ஆர்பிஎல், ஆர்டி எல்லாம் போட்டுட்டு இருக்கு. போஸ்ட் ஆபீஸ் மூலமா சேமிக்கிறது நம்ம வீட்டு செலவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. எஸ்எஸ்ஏ மூலம் நம்ம சேமிப்பு பண்றது குழந்தைங்க படிப்பு செலவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு.
1: சேலம் மாவட்டத்தில் கொலு பொம்மைகளுடன் நவராத்திரி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
6: புன்னகை பூப்பதற்கும் புத்துணர்வால் மனம் நிரம்புவதற்கும் ஏராளமான வழிமுறைகள் உள்ளன. குறிப்பாக நாள்தோறும் வீட்டிலும் பணிச்சூழலிலும் உழைத்து கலைக்கும் மகளிரின் வாழ்வில் ஆண்டுக்கு ஒரு முறை வரும் நவராத்திரி திருவிழா மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி வருகிறது. ஒரு பெண் வாழ்வில் வெற்றியடைய கல்வி, செல்வம், வீரம் ஆகிய மூன்றும் அடிப்படை என்பதை உணர்த்திடும் வகையில் முதல் 3 நாட்கள் துர்கையையும், அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமியையும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியையும் வணங்கிடும் வகையில் நவராத்திரி வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வரங்கள், குணங்கள், நம்பிக்கைகள் அனைத்தையும் தாண்டி நவராத்திரி நோன்பும் பொம்மைகளும் மகளிரின் வாழ்வியலில் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. உடல் ஆரோக்கியத்துடன் மன ஆரோக்கியத்தையும் வலுப்படுத்திடும் வகையில் கொலுவை அலங்கரிக்கும் பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் மன மகிழ்வும் அதிகரிக்கும். அதே நேரத்தில் அனைவரும் ஒன்று கூடி பாடல்கள், பூக்கள் மற்றும் புன்னகையால் வழிபடும் போது அந்த இடமே புத்துணர்வால் நிரம்பி வழிகிறது. நங்கையருக்கு நலம் சேர்க்கும் நவராத்திரி விழா சேலம் மாவட்டத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் நெத்திமேடு பகுதியில் உள்ள தண்ணீர் பந்தல் காளியம்மன் கோவில் வளாகத்தில் பக்தர்கள் வழங்கிய 100 கணக்கான சிலைகளுடன் கொலு களை கட்டியுள்ளது. சிவபெருமானின் திருவிளையாடல்கள், மகாவிஷ்ணுவின் தசாவதாரம், கண்ணனின் குழந்தை பருவம் முதல் யுத்த காலத்தில் கீதை அருளியது வரையிலான காட்சிகள், மகாபாரதம், ராமாயணம் என இதிகாசங்களுடன் 100 கணக்கான கொலு பொம்மைகளால் கோவில் வளாகமே நிரம்பி வழிகிறது. தங்கள் வீடுகளில் கொலு வைக்க இடமில்லாதவர்கள், வேண்டுதல் நிறைவேறியவர்கள் என பல தரப்பினர் வழங்கிய கொலு பொம்மைகளால் நவராத்திரி விழா சிறப்பாக தொடங்கியுள்ளது. இதேபோன்று வீடுகளிலும் தலைமுறை தலைமுறையாக கொலு வைக்கும் வைபவம் தொடர்கிறது. 50 வருடங்களுக்கும் மேலாக பொக்கிஷம் போல பத்திரமாக பாதுகாக்கப்படும் கொலு பொம்மைகள் காலம் கடந்தும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பயிற்றுவிப்பதாக கூறுகிறார் 3வது தலைமுறையாக கொலு வைத்து நவராத்திரியை கொண்டாடும் ஸ்ரீ லாவண்யா.
7: ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு 50-60 இயர்ஸ் ஓல்டு பொம்மையெல்லாம் எங்ககிட்ட இருக்கு. நல்லா சேவ் பண்ணி கிராஸ் ஜென்ரேஷன்ஸ் நாங்க பாதுகாத்து வந்துட்டு இருக்கோம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு போகணுங்கிற வேல்யூஸ் வந்து நம்ம பேரண்ட்ஸ் கொடுத்துதான் வருது.
6: நவராத்திரி விழா மகளிரின் நல்வாழ்க்கை தொடர்புடையது என்றாலும் அங்கு எதிரொலிக்கும் மகிழ்ச்சி

0: வீட்டின் அனைவருக்கும் பிரதிபலிப்பதால் நவராத்திரி விழா குடும்பம் குடும்பமாக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். 14 போப் ஆண்டவர் லியோவிற்கு நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது, மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அவர் முழுமையாகவும் விரைவாகவும் குணமடைய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். மரக்கன்றுகளை நாம் அனைவரும் இணைந்து நடுவதன் மூலம் பூமியில் பசுமை பரப்பை அதிகரித்து வாழ்வை வளமாக்குவோம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். மரம் நடும் இயக்கத்தில் அனைவரும் இணைய வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவு உலக அளவில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ்

0: வாய்ந்தது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு நாட்டின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டில் புதிய திசையில் விரைவாக பயணித்து வருவதாக மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் புளும்பெர்க் பொருளாதார மன்ற மாநாட்டு அமர்வில் கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த், ஆஸ்திரேலியா முன்னாள் பிரதமர் கெவின் ரூட், இங்கிலாந்தின் முன்னாள் பிரதமர் திரு ரிஷி சுனக் ஆகியோருடன் கலந்துரையாடியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பழைய சம்பவங்கள், தொடர்பில்லாத இடங்களிலிருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட போலியான காணொலி பதிவுகள் போன்றவை இணையதளத்தில் பகிரப்படுவதால் குழப்பங்களும் பொது அமைதிக்கு அச்சுறுத்தலும் ஏற்பட வாய்ப்புள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. எனவே இவ்வாறு உருவாக்கப்பட்ட எந்தவொரு செய்தியையும் பகிர்வதற்கு முன்பு அவற்றின் நம்பகத்தன்மை மற்றும் உண்மைத்தன்மையை சரிபார்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகா ஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: குட் ஈவினிங் எவ்ரி ஒன், திஸ் இஸ் எஃப்எம் கோல்டு 100.1. You're with me, Kavya, and this is Western Music.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு 100.1 திரைக்கானம் கேட்கலாம். துவக்க பாடலாக ஒலிக்கிறது தில்லானா மோகனம் பால் திரைப்படத்திற்காக பி சுசிலா பாடியுள்ள பாடல்.

தாத்தா தாட்டு தஜோ தாத்தா சொல்லு தஜிமே தாத்தா தேமி தக்கட்ட தரகட தரகடதான் தாத்தா தாட்டு தாத்தா சொல்லு தரகட தரகடதான் தரகட தரகடதான் தாத்தா தாட்டு தாத்தா சொல்லு தாத்தா தாட்டு தாத்தா சொல்லு தாத்தா தாட்டு தாத்தா சொல்லு தாத்தா தாட்டு தாத்தா சொல்லு தாத்தா தாட்டு தாத்தா சொல்லு தாத்தா தாட்டு தாத்தா சொல்லு தாத்தா தாட்டு தாத்தா சொல்லு தாத்தா தாட்டு தாத்தா சொல்லு தாத்தா தாட்டு தாத்தா சொல்லு தாத்தா தாட்டு தாத்தா சொல்லு தாத்தா தாட்டு தாத்தா சொல்லு தாத்தா தாட்டு தாத்தா சொல்லு தாத்தா தாட்டு தாத்தா சொல்லு தாத்தா தாட்டு தாத்தா சொல்லு தாத்தா தாட்டு தாத்தா சொல்லு தாத்தா தாட்டு தாத்தா சொல்லு

நேரம் 11:45. திரைக்கணத்தில் கேட்கலாம் ஊட்டி வரை உறவு. திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ், எல்.ஆர். ஈஸ்வரி பாடியுள்ள பாடல்.

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: நான் சொல்றதுக்கு எதுதா பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீருவேன்.
0: கூடாதுன்னா கூடாது.
1: என்ன மாதிரி

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு 100.1 இனி கேட்கலாம் இரவின் மடியில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கிறது ஆவதெல்லாம் பெண்ணாலே திரைப்பட பாடல்கள். முதலில் ஒலிக்கிறது மலேசியா வாசுதேவன் பாடியுள்ள பாடல்.

0: கேட்கலாம் மலேசியா வாசுதேவன் பாடியுள்ள பாடல்.
1: கூட கூட நாங்களும் தான் வந்த என்னம்மா அம்மா, கூட கூட நாங்களும் தான் வந்த என்னம்மா, பட்டழகு பட்டாகமே கண்டெடுத்த ரத்தினமே ஓடுகிற வெண்ணிலவே ஓவியமே சொல்லேண்டி கூட கூட

0: என்ன சிங்கார அம்மம்மா என்ன ஒய்யாரா
1: என்ன ஒய்யாரா
0: மணக்குதப்பா மயக்குதப்பா மனசையெல்லாம் இழுக்குதப்பா தப்பா.
2: இரவின் மடியில் இனி கேட்கலாம் அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடலாக மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.
3: அந்த நானா
4: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு 100.1 இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது காவியத்தலை.

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோ கிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்பம் தெரியாம வேலைக்காரன் இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கேன். நான் போய் நிறுத்திட்டு வந்தேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டையே கேட்கலாம்.

0: கேட்கலாம் விளையாட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து டி எம் சுந்தரராஜன் பி சுசிலா பாடியுள்ள பாடல்.
1: ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா, சொல்லடி நெல்லு பெருசா, அப்பாயக சொல்லு பெருசா. ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா, சொல்லடி நெல்லு பெருசா, அப்பாயக சொல்லு பெருசா. துணிஞ்சு நிற்கும் வைரமுள்ள நெஞ்சிருக்கு, எதுக்கும் பணிஞ்சு போக தேவையில்லை பலம் இருக்கு. துணிஞ்சு நிற்கும் வைரமுள்ள நெஞ்சிருக்கு, எதுக்கும் பணிஞ்சு

யாருக்காக தனக்கு நீங்க சொல்லம்மா, அறுவடைக்கு காத்திருக்கும் நெல்லம்மா. நீ யாருக்காக தனக்கு நீங்க சொல்லம்மா, பருவம் வந்த பொண்ணு போல அச்சமா, வீட்டை பார்க்க போற ஆசையிலே வெக்கமா. பருவம் வந்த பொண்ணு போல

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்டு போது, தெரியுமா?
1: எதே? எஸ், ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: என்ன சொல்ற? இரு, கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். சோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
2: கேட்கலாம் சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

நான் சின்ன குட்டி, அத்த பெத்த கண்ணு குட்டி, சாத்தாட வந்து இருக்கா தங்கம் வச்ச வெள்ளி பெட்டி, தாலி கோடி.

0: ரெடியா?
1: ரெடி.
0: ஸ்டார்ட் சவுண்ட்.
1: One, two, three, four.
2: டிங்க டக்க டக்க டக்க டிங்க டக்க டக்க டக்க டிங்க டக்க டக்க.

இதுவரை கல்லுக்குள் ஈரம் என்ற படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து காளி படப்பாடல்கள் இடம்பெற இருக்கின்றன.

சிங்கத்துக்கு காலம் செய்த சோதனை போல் குட்டிமான் கூட ஒரு தாயும் வந்துடுச்சான். காவல் நின்ற சிங்கத்துக்கு காலம் செய்த சோதனை போல் குட்டிமான்.

மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம், பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம். என் மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம். My name is Dilla.

நாள் என்ன பொழுதென்ன, நாள் தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேன, நீ கொண்டு வந்தாய செல்வம். நாள் என்ன பொழுதென்ன, நாள் தோறும் விளையாடி வாழ்வோம்.

இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை பண்டிட் பிரபாகர் கரேக்கர் அவர்களின் பாட்டு கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடர்வது பண்டிட் ராஜேந்திர பிரசன்னா அவர்களின் புல்லாங்குழல் இசை.

இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை பண்டிட் பிரபாகர் ஹரேகர் அவர்களின் பாட்டு, அதனைத் தொடர்ந்து பண்டிட் ராஜேந்திர பிரசன்னா அவர்களின் புல்லாங்குழல் இசை ஆகியவை கேட்டோம். பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் இனி தொடர்வது செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.

நிகழ்ச்சியில் அடுத்து பாதமே துணை என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், வலஜி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:30. பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்கலம். இதில் திருத்தணி சிஎஸ் வெங்கடேசுலு அவர்களின் நாகஸ்வரி இசை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. திருக்கண்ணபுரம் ஜே சௌரிராஜன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அருள வேண்டும் தாயே என தொடங்கும் எம் தண்டபாண தேசிகர் இயற்றிய பாடல் சாரமதி ராகம் ரூபகதாளம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஓடோடி வந்தேன் கண்ணா என தொடங்கும் அம்புஜம் கிருஷ்ணா பாடல், தர்மவதி ராகம், ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேரம் 5:10. இந்த அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக திருமலை தென்குமரி என்ற படத்திற்காக ஒலிக்கும் இந்த குரல்கள் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எல்ஆர் ஈஸ்வரி ஆகியோர்.

ஸ்ரீ ராகவேந்திரர் என்ற படத்திற்காக ஒலிக்கும் இந்த குரல்கள் கே ஜே ஜேசுதாஸ், மலேசியா வாசுதேவன் குழுவினர்.

பண்பலை 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து தேவி ஸ்ரீதேவி என்ற படத்திற்காக ஒலிக்க இருக்கும் இந்த குரல்கள் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் இந்த குரல்கள் திருவருள் என்ற படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் குழுவினர்.

0: கந்தன் கந்தன் கந்தன் காலடியை வணங்குங்கள்.
1: திருவிளையாடல் என்ற படத்திற்காக ஒலிக்கும் இந்த குரல்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி.